போலே நகானமு அன்றும் குரு அபுயாசி அல்புஷ்டமோ ஈயனகு பர்ரு சுப்பவானூ நனகானமு ஓயுசுபு நகமசேயம்மகு அல்லாஹு தஆலா சியகன்னிய பாபனு கைரோ கிருபமைனு அஞ்சரிங்க செம்மிய மிங்ககு கெல்லாய்கோ மாங்கி அம்போயா இக்கரா என்ன